பேசலூர் தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன தக்கடு தின்ன தின்ன தாங்கிட தக்க தருகிட தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும் தாங்கிட தக்க தருக்கிட்ட தக்க தேவி தாங்கிட தக்க தருக்கிட்ட தக்க தேவி தாங்கிட தக்க தருக்கிட்ட தக்க தேவி தத்தா தன்னக்க தின்ன தீம் தன்னக்க தின்ன திதீம் தன்னக்க தின்ன தீம் தன்னக்க தின்ன தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி ஆஹா ஆஹா தரக்கட்டு தரக்கட்டு தரக்கட்டு.